0: లెఫ్టినెంట్ గవర్నర్ కె కైలాస్ నాథన్ ఆయన చేత పదవీ ప్రమాణం చేయించారు.
1: నా రంగస్వామి కడవులின் பெயரால் உறுதி கூறுதாவது நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் முதலமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டுவரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய முதலமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டாலன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்த

ரயில்வே கேட் சொல்ற குரு. சிஷ்யா சாந்தி சாந்தி. வாட வாடல நுண்டி வாழாமோ இக்கடா லக்கா பங்காரல்லா அதுக்கு போயாமுரா மை டியர். கரெக்ட்.